இந்து கோயில் சங்கம் பெருமையுடன் வழங்கும் வாராந்திர ஆன்மீக நிகழ்ச்சி ஆலயம் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் காலை 8:30 முதல் 104.6 பிளானட் எஃப்எம் அலைவரிசையில் உங்களை மகிழ்விக்க வருகிறது ஆலயம். எங்கள் நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.

0: நிகழ்ச்சிகளிடம் பல்துறை நிகழ்ச்சிகளை தாங்கி வரும் வானொலி முத்தமிழ் ஓசையை ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் கேட்க தவறாதீர்கள்.
1: சனிக்கிழமை காலையும் 7:15 முதல் நடைபெறும் இந்த முத்தமிழ் வானொலி நிகழ்ச்சியை planetaudio.org/muthamizhai என்ற இணையதளத்தின் ஊடாகவும் கேட்டு என்பதாம்.
2: This is Planet FM, your community access radio station. Auckland-wide on 104.6 FM and streaming on planetaudio.org.nz. KCR goes live to air from 9:40 a.m. Monday to Friday, and you can catch the latest episodes anytime on demand.